0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடரிலே இன்று நாம் விருந்தோம்பல் என்னும் குரல் அதிகாரத்திலே குரல் எண் 82 பார்க்கவிருக்கிறோம். அந்த குரல் இவ்வாறு செல்கிறது, இதை சொல்கிறது: விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்ததா தான் உண்டல், பொருள் விருந்தினர் அங்கே இருக்கிறார், நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அவருக்கு தெரியாமலேயே நாம் எதை உண்டாலும் அது முறையற்றது. ஒரு விருந்தினர் இருக்கையில் அந்த விருந்தினருக்கு தெரியாமலேயே நாம் எதை உண்டாலும், எதை உண்டாலும் என்பதற்கு அதை வலியுறுத்துவதற்கு இந்த குறள் நெறி இவ்வாறு சொல்கிறது: சாவா மருந்தெனினும். நாம் சாகாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்தை, அந்த உணவை நாம் உண்பதாக இருந்தாலும் கூட விருந்தினர் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு மறைவாக, அவருக்கு தெரியாமல், அவருக்கு மறைத்துவிட்டு நாம் இங்கு உண்ணக்கூடாது. அப்படி உண்ணுதல் என்பது அது முறையற்ற, நெறியற்ற ஒரு செயல் என்று இந்த குறள் நெறி குறிப்பிடுகிறது. சாவா மருந்து, நாம் அதியன் நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தார் என்கிற ஒரு செய்தியை இலக்கியத்திலே பார்க்கிறோம். அந்த நெல்லிக்கனி என்பது நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்குரிய ஒரு கனி, ஒரு அரிய கனி. அந்த கனியை தான் உண்ணாமல் அங்கு தன் தோழியாக இருக்கின்ற, இந்த சமூகத்திற்கு பாடல்களால் உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஔவை சாப்பிட வேண்டும் என்று தன் விருந்துக்கு, தன் விருந்தாளியாக வந்திருக்கிற அந்த ஔவையிடம் அதியன் கொடுக்கிறார் பாருங்கள். அந்த ஒரு நிகழ்வு இங்கு நடக்க வேண்டும். ஆக விருந்து, விருந்தினராக வருகிறவர்கள் அவர்களுக்கு சிறப்பு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த சிறப்பு தன்மையை அவர்களுக்கு மறைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் நாம் உண்பது என்பது முறையாகாது, அது குற்றமாகிவிடும். லாசர், ஏழை லாசர் அங்கு இருக்கிறார், பணக்காரன் இருக்கிறார். அந்த பணக்காரன் சிறப்பு மிக்க உணவை எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஏழைக்கு உணவில்லை. மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துண்டுகளை எடுத்து தன் வயிற்றை நிரப்புவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அந்த பணக்காரன் செய்தது குற்றம். அந்த ஏழை லாசரை இவர் ஒடுக்கவில்லை, அல்லது அவரை கொடுமைப்படுத்தவில்லை, அல்லது அவரிடமிருந்து எந்த சொத்துக்களையுமே வாங்கி சுரண்டவும் இல்லை. ஆனால் அவர் செய்த, அந்த பணக்காரன் செய்த தவறு என்ன? தான் நன்றாக உண்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கு ஒருவருக்கு உணவே இல்லாத சூழலில் தான் மட்டுமே உண்டு கொண்டு இருந்த அந்த நிலைதான் அங்கு பிழையாக மாறுகிறது, அது நரகத்திற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. எனவே நாம் நம் கண் முன்னால் இருக்கின்ற அயலார் எவரென்றாலும் சரி, நம்மை தேடி தஞ்சம் புகுவதற்காக, பசி ஆற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற எவரென்றாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரையுமே வாழ வைக்க வேண்டிய, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே உணவூட்ட வேண்டிய, அவர்கள் ஒவ்வொருவருமே விருந்தாளியாக ஏற்று உபசரிக்க வேண்டிய அந்த மேலான பண்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது ஓர் அழைப்பாக இந்த குறள் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எப்படி? அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்குது, நீ ஒளிச்சு வச்சு சாப்பிடு, இவையெல்லாம் பண்பற்ற செயல். மாறாக நீ பகிர்ந்து உண், நீ ஒன்றை சாப்பிடுகிறாய் என்றால், மற்றவர் ஒருவர் அருகில் இருக்கிறார் என்றால் அவருக்கு கொடுத்து நீ சாப்பிடு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பதெல்லாம் பழமொழிகள். அந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் உறுதியேற்றுக் கொள்வோம், நம் இல்லத்திற்கு வருகிற விருந்தாளிகளுக்கு எவற்றையும் மறைக்காமல் அவர்களுக்கு மேன்மையான உணவு கொடுப்போம், ஏழை எளியவர்களுக்கு சிறப்பு உணவை கொடுப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை இன்றைய குறளை நாம் சொல்வதற்கு முயற்சி மேற்கொள்வோம். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகெங்கும் வாழும் வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களும் இனிய ஜெபங்களும். அன்புக்குரியர்களே, இன்றைய நாளில் 28 ஞாயிற்கான விபுடிய சிந்தனையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள அன்போடு காத்திருக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் விருந்தை பற்றிய ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறது. ஏசையா 25 அதிகாரம் 6-10 வரையுள்ள இறை வார்த்தைகள் இறைவன் தருகின்ற மாபெரிய இலவச விருந்தை பற்றி பேசுகிறது. மத்தேயு 22 அதிகாரம் 1-14 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே இயேசு வைக்கின்ற விருந்து பற்றிய அழகான தலைப்பும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வராத தன்மையும் பற்றியும் பேசுகிறது. அதே போலவே பவுலடிகளார் அழகாய் சொல்வார், வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் எனக்கு வாழ தெரியும், எனக்கு உறுதியூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. உண்மையாகவே நீங்கள் என் துன்பத்தில் பங்கு கொண்டீர்கள், உங்களுக்கு நன்றி. என் தந்தையாம் கடவுள் தம் செல்வ பெருக்கிலிருந்து உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக என்று சொல்லி அற்புதமாய் வாழ்த்துகின்ற அழகு செய்தியையும் இன்றைய நாளிலே காண்கின்றோம். ஒவ்வொன்றாக அதன் விளக்கங்களோடு கூட வாழ்க்கை செய்திகளையும் சிந்தித்து பார்ப்போம். பல சமயங்களில் அழைப்பு வைக்கிறார்கள் நமக்கு. நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த பொழுது எனக்கு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகை விலை மட்டுமே 350 ரூபாய் என்று சொன்னார்கள். 350 ரூபாய் இருந்தால் எங்கள் ஊரிலே ஒரு ஆள் ஒரு நாளைக்கான கூலியை பெற்றுக்கொள்வார். ஒரு நாளுக்கான வேலையின் கூலி 350 ரூபாய். ஒவ்வொருவருக்கும் 1000 கணக்கிலே பத்திரிகை அடித்து ஒவ்வொருவருக்கும் அதோடு 350 ரூபாய் பத்திரிகையோடு ஒரு பரிசு பொருள் இணைத்து பத்திரிகை வைத்தார்கள், அழைப்பு விடுத்தார்கள். ஏனென்றால் கட்டாயம் அவர்கள் வர வேண்டும். செலிபிரிட்டியர்கள் நம்முடைய பங்கிற்கிலே குறுக்களிலே அல்லது இறை மக்களிலே பணக்காரர்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்பது அவருடைய கட்டாய யோசனையாக இருந்தது. ஆண்டவர் கூட அழகான ஒரு விருந்து வைக்கிறார். எஸ்கட்டாலஜிக்கல் பேங்க்வெட் என்று சொல்லப்படுகின்ற இறுதி கால விருந்தை அவர் தயாரிக்கிறார். அந்த விருந்தினுடைய அழைப்பிதழ் இப்படியாக இருக்கிறது. கையில் காசு இல்லாதவர்களே, கையில் பணம் இல்லாதவர்களே, வாருங்கள், வந்து பாலாடை கட்டியும் இறைச்சியும் திராட்சை உயர்தரமான திராட்சை ரசமும் உண்டு மகிழுங்கள், இலவசமாய் பெற்று மகிழுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், பசியினால் நொந்து போய் வாடி வதங்கி தவித்து போயிருக்கிற உங்களுக்கு நான் தருகின்ற விருந்து பெரிய இன்பமாய் இருக்கும். உங்கள் கண்ணீரையெல்லாம் நான் துடைத்து விடுவேன். அந்த நேரத்திலே அந்த காலத்திலே சாவு என்பதே இராது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். உங்கள் கண்ணீரையெல்லாம் நான் துடைத்து விடுவேன் என்று அவர் இந்த வாசனத்தை படிக்கும் போது நம் உள்ளம் பதறி போகிறது. ஆண்டவரே, நீர்தாமா என் கரங்களினாலே என் கண்ணீரை துடைப்பது என்று சொல்லி நாம் ஆறுதல் பட்டுக் கொள்கிறோம். ஆம், ஆண்டவரின் விருந்து வளமான விருந்து, நலமான விருந்து, எதையும் கொடுக்காமல் எதையும் தராமல் நாம பெற்றுக்கொள்கிற உன்னதமான விருந்து. இதை பற்றி விருந்து பற்றிய செய்தியைத்தான் முதல் வாசகம் மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கின்றது. மத்தேயு 22 அதிகாரம் 1-14 உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் ஒரு அழகான ஓமையை சொல்கின்றார். அந்த ஓமை, அழைக்கப்பட்டவரோ பலர், தேர்ந்து கொள்ளப்படுவோ சிலர். பலர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் வெறும் சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாய் உள்ளங்கை நெல்லிக்கணி என வெளிப்படுத்துகின்ற ஒரு அழகான ஓமை அது. அரசன் ஒருவன் விருந்து வைக்கிறார். விருந்து வைக்கும் போது எல்லாம் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னார்கள். விருந்து ஏற்பாடாயிற்று, கொழுத்த கன்று அடித்தாயிற்று, விருந்து மேசைகள் விரித்தாயிற்று, மேசை விரிப்புகள் விரித்தாயிற்று, எல்லாமே நலம் ரெடியாயிற்று. இந்த சமயத்திலே ஆட்களை அனுப்பி விருந்துக்கு வாருங்கள் என்று விருந்தாளிகளை அழைக்கப்பட்டவர்களை அவர்கள் அழைக்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுதுதான் மனம் முடித்திருக்கிறேன், புது மனைவியை விட்டுவிட்டு எப்படி வருவது என்று சொல்கிறான். இன்னொருவன், இப்பொழுதுதான் 10 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அதை விட்டுவிட்டு எப்படி வருவது என்கிறான். இன்னும் ஒருவன் இன்னும் ஒரு சாக்கு சொல்லி வர மறுக்கிறான். கடைசியில் பார்த்தால் அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரவில்லை என்பதை கண்டுணர்ந்த தலைவன் மனம் நொந்து போய் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான், போங்கள், வீதி ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் அழைத்து வாருங்கள். பல தரப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அழைத்து வாருங்கள். அவர்களுக்காக இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது, கிடைக்கட்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறான். அதன்படியே சாலை ஓரங்களிலும் வீதி ஓரங்களிலும் மரத்தடிகளிலும் நிழல் குளங்களிலும் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை அழைத்து வந்து அவர் உணவு கொடுக்கிறார்கள். அனைவரும் விருந்தை பெறுகிறார்கள். அரசன் தயாரித்த விருந்தை அழைக்கப்பட்டவர்கள் சுவைக்க முடியாமல் போனதால் பாமர ஜனங்கள், ஏழை ஜனங்கள், அநாத ஜனங்கள், அபலை மக்கள் உணவை அறிந்து மகிழ்கிறார்கள். அந்த சமயத்தில் அரசன் உள்ளே வருகிறான். ஒருவன் திருமண ஆடை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறான். அது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல் தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் தங்களை நினைத்துக் கொண்டு, தாம் வைத்ததுதான் சட்டம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமலும் ஆண்டுடைய அதிகாரத்தை அங்கீகரிக்காமலும் வாழ்ந்ததை குறித்து காட்டுகிறது. திருமண உடை, வீதி ஓரத்திலும் சாலை ஓரத்திலும் நிழல் குடை அடியிலும் படுத்திருக்கிறவர்கள் எந்த திருமண உடை வைத்திருப்பார்கள் என்றால், அந்த காலத்தில் திருமணத்திற்கு வருகிறவர்கள் தக்க முறையிலே உடை உடுத்த வேண்டும் என்பதனால் அங்கேயே திருமண உடை வழங்கப்படும் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சகோதரன் அந்த திருமண உடையை பெற்றுக்கொள்ளாமல் உள்ளே வந்துவிட்டதை அரசன் கண்டு, இவனை கட்டி வெளியிடலே போடுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொல்லிவிடுகிறான். இதில் சொல்லும் போதுதான் விவிலிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி கடவுளுடைய கடவுள் இயேசு வழியாக பேசுவதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டின வாழ்க்கையை வாழாமல் வாழ்வதை கண்டுதான் ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொன்னார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு விருந்து வைக்கிறார். தலைவாழை இலை போட்டு இலையில தண்ணி தெளிச்சு ஒரு பக்கம் ஊறுகாய், ஒரு பக்கம் உப்பு, இன்னொரு பக்கம் அவியல், இன்னொரு பக்கம் துவையல், இன்னொரு பக்கம் பொரியல் வச்சு இலையில சோத்தை போட்டு அது குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சு நம்மளை உபசரிக்கிற அன்றாட ஒரு விருந்தாளிகளை போல, அம்மாவை போல, அப்பாவை போல, நம்முடைய மாமாக்களை போல, நம்முடைய அத்தைகளை போல ஆண்டவர் நமக்கு விருந்து வைக்கிறார். எப்படிப்பட்ட விருந்து வைக்கிறார்? நம்ம இலையில வந்து அரு அவியலும் பொரியலும் துவையலும் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற விருந்தில் அவரே பழி பீடமாக இருக்கிறார், அவரே பழி பொருளாக இருக்கிறார். நாம் என்ன கொடுப்போம்? அவியல் பொரியல் கொடுப்போம். அவர் தன்னையே தருகிறார். என் தசையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பவன் என்றும் வாழ்வான், இறப்பினும் வாழ்வான் என்று சொல்கிறார். தன்னையே வாரி வழங்குகிற, தன்னையே தாரை வார்த்து தருகிற உன்னதமான ஒரு திருப்பலியை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அதுதான் திரு விருந்து, திரு திருப்பலி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பழி கல்வாரி பலியின் தொடர்ச்சி திருப்பலி, இயேசு வைக்கின்ற விருந்து, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வைக்கின்ற விருந்து, ஒவ்வொரு நாளும் வைக்கின்ற மனமார்ந்த விருந்து. சில சமயத்தில் மனதிற்கு சங்கடமாக இருக்கிறத சொல்வதற்கு மறையுறையின் சமயத்திலே ஒரு சிலர் அப்படியே எழுந்து போவார்கள், எழுந்து போவார்கள். இறை வார்த்தையை விளக்கி கேட்காவிட்டால் எப்படி நமக்கு ஞானம் வரும்? எப்படி நமக்கு உரம் பிறக்கும்? எப்படி நமக்கு வல்லமை கிடைக்கும்? எப்படி வாழ்வதற்கான சக்தி பிறக்கும்? எல்லாம் தெரிந்தவர்களைப் போல, மேதாவிகளைப் போல பிரசங்க சமயத்தில் எழுந்து வெளியே போவது, ரோடு வரைக்கும் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர்றது, ஒரு தம் அடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் மனதை புண்படுத்துகின்ற, மனதை ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துகின்ற மெத்தன போக்கு என்பது வேறு எதுவும் கிடையாது. அதே போலவே திருப்பலியின் துவக்கத்திலே 30 பேர், 35 பேர் இருப்பார்கள். அதுவே திருப்பலியுடைய திருவிருந்தின் போது 300 பேர் அமர்ந்திருப்பார்கள். பூசை ஆரம்பிக்கும் போது அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கோயில் ரம்பி நிற்கும். நாம் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் என்று சொன்னால் கேவலம் ஒரு ஹீரோ நடித்த ஒரு நிழல் படத்தை பார்ப்பதற்கு போவதா என்றால் அரை மணி நேரத்திற்கு முன்பாக, 3/4 மணி நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு போய் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் மழையிலும் குடைபிடித்து கொண்டு நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு அலைந்து திரிந்து அடித்து முடித்து உள்ளே போய் உட்கார்ந்து எதையோ சாதித்ததை போல இருக்கிறோம். ஆனால் அதே திருப்பலிக்கு வரும்போது பாதி திருப்பலிக்கு, மீதி திருப்பலி அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் மெதுவாக போகலாம், இன்னும் கொஞ்சம் மெதுவாக போகலாம், பிரசங்கம் முடிஞ்சு போகலாம் என்று வாழ்கிறது நியாயமான ஒரு காரியமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போலத்தான். இன்றைக்கு பல சமயங்களிலே இளைஞர்களோடு பழகும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபாதர், ட்ரெடிஷனலாக ஜபிக்கிற இந்த திருப்பலியை இன்னும் கொஞ்சம் மாடர்னாக, நல்ல ஒரு இசையோட, இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமுள்ள பார்ட்டிசிபேட்டரி லெவலோட நடத்தினா நல்லா இருக்குமே ஃபாதர், நாங்களும் பங்கேற்பதற்கு வாய்ப்பாக இருக்குமே ஃபாதர் என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆம், திருப்பலியை நாம் பெரியவர்களுக்கு நடத்தும் போது குழந்தைகளுக்கான திருப்பலி, இளைஞர்களுக்கான திருப்பலி என்று சொல்லி விதவிதமாய் நாம் வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தை கட்டி எழுப்புகிறோம். அந்த ஆன்மீகத்தை நாம் உயிருள்ளதாய் மாற்றுகிறோம் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. திருப்பலியிலே சில சமயத்திலே திருப்பலியிலே இறுதி ஆசிரியருக்கு நாம் இருக்க மாட்டோம். நன்மை வாங்கியவுடன் ஏதோ ஃப்ளைட்டை பிடிக்க போறவர்களைப் போல பாதியிலே போய்விடுவோம். முழு திருப்பலியை காண வேண்டும் என்பது கடன் திருநாளுடைய திருச்சபை கட்டளையாக இருக்கிறது. முழு திருப்பலி என்றால் பிதாசுதன் போட்டு பிதாசுதன் வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நாம் போக வேண்டும். ஒரு காலம் ஒருபோதும் கடமையிலிருந்து தவறிவிடவே கூடாது. ஆண்டவர்கள் அதைவிட மிக முக்கியமான ஒன்று, மனம் உவந்து உளமாற, மனமாற நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் திருப்பலியையும் பீடத்தை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அங்கே உட்கார்ந்து கொண்டு செல்போன் நோண்டுவதை, ரீல்ஸ் பார்ப்பது, அல்லது வந்து வாட்ஸ்அப் பார்ப்பது, இதெல்லாம் கடவுளை ஏமாற்றுகின்ற செயலாக இருக்கும். ஆலயத்திற்கு வராமலே இருந்திருக்கலாம், எதற்காகவோ யாருக்காகவோ காலத்துக்குள்ளாய் வந்துவிட்டு இப்படி நம்முடைய கவனத்தை சிதறலை விட்டோம் என்று சொன்னால் எந்த விதத்திலும் நம்முடைய திருப்பலியோ ஆனந்த விருந்திலோ முழுமையாக நம்மால் பங்கேற்க முடியாது. நம்மை பார்த்தான் சொல்லுவார், திருமண உடையின்றி ஏன் இங்கே வந்தாய், இவனை கட்டி புறம்பே இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொன்னாரே, அந்த நிலை நமக்கும் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்வோம். அன்புக்குரியர்களே, விருந்து திருப்பலி மட்டுமல்ல, மாறாக ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, கைவிடப்பட்டோருக்கு, அம்பளைகளுக்கு, விதவைகளுக்கு, நாடோடிகளாக இருப்பவருக்கு, புலம் பெயர்ந்தவர்களுக்கு என்று பலருக்கும் நாம் விருந்து கொடுக்கும் போது இறைவனுக்கே விருந்து கொடுக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ற பிரதர் ஒருவர் இருந்தார், பால்ராஜ் என்று சொல்லி, கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் அவர் இன்று குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவரை திருப்பள்ளியில் காணவில்லை. நான் கேட்டேன், ஏன் பால பூசை காணோம் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர், நான் தான் ஃபாதர் இன்னைக்கு பூசுதி செஞ்சேன், சைடில் உட்கார்ந்ததுனால உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஃபாதர், என்னை இந்த மாதிரி முன்னோர்கள் கேட்காதீங்க ஃபாதர், பூசை மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிடும் ஃபாதர் என்று சொன்னார். 22 வயதுள்ள ஒரு இளைஞன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். குருபட்டம் வாங்குவதற்கு முன்பாக குருமானவனாக படிக்கும்போது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அசந்து போய்விட்டேன். திருப்பள்ளி மட்டும் இல்லை என்றால் நான் செத்தே போயிடுவேன் ஃபாதர், அதுதானே ஒரு குருவானுடைய உயிர் மூச்சு, அதுதானே ஒரு குருத்துவ வாழ்வின் ஆணிவேர், அதுதானே குருத்துவ வாழ்வின் அச்சாணி. ஆம், திருப்பள்ளி என்ற மகத்தான விருந்துக்கு தயாரிக்கிற நாம் ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், மறக்கப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், அவர்களுக்கும் நாம் விருந்து கொடுப்போம், அவர்களையும் விருந்தாளிகளாய் மாற்றுவோம், அவர்களும் வாழ்வில் அங்கங்களாக மாறட்டும். ஒவ்வொரு கொண்டாட்டத்தின் போதும், ஒவ்வொரு திருவிழாவின் போதும் அவர்களுக்கும் நம்மளான உணவு உதவியை செய்வோம். அதன் வழியாய் இந்த விருந்து கொண்டாட்டம் இறை விருந்து கொண்டாட்டமாய், ஒவ்வொரு விருந்தும் இறை விருந்து கொண்டாட்டமாய் இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிவாராக.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடரிலே இன்று நாம் விருந்தோம்பல் என்னும் குரல் அதிகாரத்திலே குரல் எண் 82 பார்க்கவிருக்கிறோம். அந்த குரல் இவ்வாறு செல்கிறது, இதை சொல்கிறது: விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்து புறத்ததா தான் உண்டல், பொருள் விருந்தினர் அங்கே இருக்கிறார், நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அவருக்கு தெரியாமலேயே நாம் எதை உண்டாலும் அது முறையற்றது. ஒரு விருந்தினர் இருக்கையில் அந்த விருந்தினருக்கு தெரியாமலேயே நாம் எதை உண்டாலும், எதை உண்டாலும் என்பதற்கு அதை வலியுறுத்துவதற்கு இந்த குறள் நெறி இவ்வாறு சொல்கிறது: சாவா மருந்தெனினும். நாம் சாகாமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை, அந்த உணவை நாம் உண்பதாக இருந்தாலும் கூட விருந்தினர் இருக்கின்ற நேரத்தில் அவருக்கு மறைவாக, அவருக்கு தெரியாமல், அவருக்கு மறைத்துவிட்டு நாம் இங்கு உண்ணக்கூடாது. அப்படி உண்ணுதல் என்பது அது முறையற்ற, நெறியற்ற ஒரு செயல் என்று இந்த குறள் நெறி குறிப்பிடுகிறது. சாவா மருந்து, நாம் அதியன் நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தார் என்கிற ஒரு செய்தியை இலக்கியத்திலே பார்க்கிறோம். அந்த நெல்லிக்கனி என்பது நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்குரிய ஒரு கனி, ஒரு அரிய கனி. அந்த கனியை தான் உண்ணாமல் அங்கு தன் தோழியாக இருக்கின்ற, இந்த சமூகத்திற்கு பாடல்களால் உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஔவை சாப்பிட வேண்டும் என்று தன் விருந்துக்கு, தன் விருந்தாளியாக வந்திருக்கிற அந்த ஔவையிடம் அதியன் கொடுக்கிறார். பாருங்கள், அந்த ஒரு நிகழ்வு இங்கு நடக்க வேண்டும். ஆக விருந்து, விருந்தினராக வருகிறவர்கள் அவர்களுக்கு சிறப்பு உணவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த சிறப்பு தன்மையை அவர்களுக்கு மறைத்துவிட்டு வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் நாம் உண்பது என்பது முறையாகாது, அது குற்றமாகிவிடும். லாசர், ஏழை லாசர் அங்கு இருக்கிறார், பணக்காரன் இருக்கிறார். அந்த பணக்காரன் சிறப்பு மிக்க உணவை எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார். அந்த ஏழைக்கு உணவில்லை. மேசையிலிருந்து விழுகின்ற அந்த துண்டுகளை எடுத்து தன் வயிற்றை நிரப்புவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே அந்த பணக்காரன் செய்தது குற்றம். அந்த ஏழை லாசரை இவர் ஒடுக்கவில்லை, அல்லது அவரை கொடுமைப்படுத்தவில்லை, அல்லது அவரிடம் இருந்து எந்த சொத்துக்களையுமே வாங்கி சுரண்டவும் இல்லை. ஆனால் அவர் செய்த, அந்த பணக்காரன் செய்த தவறு என்ன? தான் நன்றாக உண்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கு ஒருவருக்கு உணவே இல்லாத சூழலில் தான் மட்டுமே உண்டு கொண்டு இருந்த அந்த நிலைதான் அங்கு பிழையாக மாறுகிறது, அது நரகத்திற்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. எனவே நாம் நம் கண் முன்னால் இருக்கின்ற அயலார் எவரென்றாலும் சரி, நம்மை தேடி தஞ்சம் புகுவதற்காக, பசி ஆற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற எவரென்றாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரையுமே வாழ வைக்க வேண்டிய, அவர்கள் ஒவ்வொருவருக்குமே உணவூட்ட வேண்டிய, அவர்கள் ஒவ்வொருவருமே விருந்தாளியாக ஏற்று உபசரிக்க வேண்டிய அந்த மேலான பண்பு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது ஓர் அழைப்பாக இந்த குறள் வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எப்படி? அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்குது, நீ ஒளிச்சு வச்சு சாப்பிடு, இவையெல்லாம் பண்பற்ற செயல். மாறாக நீ பகிர்ந்து உண், நீ ஒன்றை சாப்பிடுகிறாய் என்றால், மற்றவர் ஒருவர் அருகில் இருக்கிறார் என்றால் அவருக்கு கொடுத்து நீ சாப்பிடு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பதெல்லாம் பழமொழிகள். அந்த வகையில் அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் உறுதியேற்றுக் கொள்வோம், நம் இல்லத்திற்கு வருகிற விருந்தாளிகளுக்கு எவற்றையும் மறைக்காமல் அவர்களுக்கு மேன்மையான உணவு கொடுப்போம், ஏழை எளியவர்களுக்கு சிறப்பு உணவை கொடுப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை இன்றைய குறளை நாம் சொல்வதற்கு முயற்சி மேற்கொள்வோம். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகெங்கும் வாழும் வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களும் இனிய ஜெபங்களும். அன்புக்குரியர்களே, இன்றைய நாளில் 28 ஞாயிற்கான விபுடிய சிந்தனையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள அன்போடு காத்திருக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களும் விருந்தை பற்றிய ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறது. ஏசையா 25 அதிகாரம் 6-10 வரையுள்ள இறை வார்த்தைகள் இறைவன் தருகின்ற மாபெரிய இலவச விருந்தை பற்றி பேசுகிறது. மத்தேயு 22 அதிகாரம் 1-14 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே இயேசு வைக்கின்ற விருந்து பற்றிய அழகான தலைப்பும் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வராத தன்மையும் பற்றியும் பேசுகிறது. அதே போலவே பவுலடிகளார் அழகாய் சொல்வார், வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் எனக்கு வாழ தெரியும், எனக்கு உறுதியூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. உண்மையாகவே நீங்கள் என் துன்பத்தில் பங்கு கொண்டீர்கள், உங்களுக்கு நன்றி. என் தந்தையாம் கடவுள் தம் செல்வ பெருக்கிலிருந்து உங்களுக்கு நிறையாசி வழங்குவாராக என்று சொல்லி அற்புதமாய் வாழ்த்துகின்ற அழகு செய்தியையும் இன்றைய நாளிலே காண்கின்றோம். ஒவ்வொன்றாக அதன் விளக்கங்களோடு கூட வாழ்க்கை செய்திகளையும் சிந்தித்து பார்ப்போம். பல சமயங்களில் அழைப்பு வைக்கிறார்கள் நமக்கு. நான் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த பொழுது எனக்கு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகை விலை மட்டுமே 350 ரூபாய் என்று சொன்னார்கள். 350 ரூபாய் இருந்தால் எங்கள் ஊரிலே ஒரு ஆள் ஒரு நாளைக்கான கூலியை பெற்றுக்கொள்வார். ஒரு நாளுக்கான வேலையின் கூலி 350 ரூபாய். ஒவ்வொருவருக்கும் 1000 கணக்கிலே பத்திரிகை அடித்து ஒவ்வொருவருக்கும் அதோடு 350 ரூபாய் பத்திரிகையோடு ஒரு பரிசு பொருளும் இணைத்து பத்திரிகை வைத்தார்கள், அழைப்பு விடுத்தார்கள். ஏனென்றால் கட்டாயம் அவர்கள் வர வேண்டும். செலிபிரிட்டியர்கள் நம்முடைய பங்கிற்கிலே குருக்களிலே அல்லது இறை மக்களிலே பணக்காரர்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்பது அவருடைய கட்டாய யோசனையாக இருந்தது. ஆண்டவர் கூட அழகான ஒரு விருந்து வைக்கிறார். எஸ்கட்டாலஜிக்கல் பேங்க்வெட் என்று சொல்லப்படுகின்ற இறுதி கால விருந்தை அவர் தயாரிக்கிறார். அந்த விருந்தினுடைய அழைப்பிதழ் இப்படியாக இருக்கிறது. கையில் காசு இல்லாதவர்களே, கையில் பணம் இல்லாதவர்களே, வாருங்கள், வந்து பாலாடை கட்டியும் இறைச்சியும் திராட்சை உயர்தரமான திராட்சை ரசமும் உண்டு மகிழுங்கள், இலவசமாய் பெற்று மகிழுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார். அழைப்பு விடுக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், பசியினால் நொந்து போய் வாடி வதங்கி தவித்து போயிருக்கிற உங்களுக்கு நான் தருகின்ற விருந்து பெரிய இன்பமாய் இருக்கும். உங்கள் கண்ணீரையெல்லாம் நான் துடைத்து விடுவேன். அந்த நேரத்திலே அந்த காலத்திலே சாவு என்பதே இராது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். உங்கள் கண்ணீரையெல்லாம் நான் துடைத்து விடுவேன் என்றவர் இந்த வாசனத்தை படிக்கும் போது நம் உள்ளம் பதறி போகிறது. ஆண்டவரே, நீர்தாமா என் கரங்களினாலே என் கண்ணீரை துடைப்பது என்று சொல்லி நாம் ஆறுதல் பட்டுக் கொள்கிறோம். ஆம், ஆண்டவரின் விருந்து வளமான விருந்து, நலமான விருந்து, எதையும் கொடுக்காமல் எதையும் தராமல் நாம பெற்றுக்கொள்கிற உன்னதமான விருந்து. இதை பற்றி விருந்து பற்றிய செய்தியைத்தான் முதல் வாசகம் மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கின்றது. மத்தேயு 22 அதிகாரம் 1-14 உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் ஒரு அழகான ஓமையை சொல்கின்றார். அந்த ஓமை, அழைக்கப்பட்டவரோ பலர், தேர்ந்து கொள்ளப்படுகிறோ சிலர். பலர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் வெறும் சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாய் உள்ளங்கை நெல்லிக்கணி என வெளிப்படுத்துகின்ற ஒரு அழகான ஓமை அது. அரசன் ஒருவன் விருந்து வைக்கிறான். விருந்து வைக்கும் போது எல்லாம் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன் என்று சொன்னார்கள். விருந்து ஏற்பாடாயிற்று, கொழுத்த கன்று அடித்தாயிற்று, விருந்து மேசைகள் விரித்தாயிற்று, மேசை விரிப்புகள் விரித்தாயிற்று, எல்லாமே நல்ல ரெடியாயிற்று. இந்த சமயத்திலே ஆட்களை அனுப்பி விருந்துக்கு வாருங்கள் என்று விருந்தாளிகளை அழைக்கப்பட்டவர்களை அவர்கள் அழைக்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுதுதான் மனம் முடித்திருக்கிறேன், புது மனைவியை விட்டுவிட்டு எப்படி வருவது என்று சொல்கிறான். இன்னொருவன், இப்பொழுதுதான் 10 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அதை விட்டுவிட்டு எப்படி வருவது என்கிறான். இன்னும் ஒருவன் இன்னும் ஒரு சாக்கு சொல்லி வர மறுக்கிறான். கடைசியில் பார்த்தால் அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரவில்லை என்பதை கண்டு உணர்ந்த தலைவன் மனம் நொந்து போய் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான், போங்கள், வீதி ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் அழைத்து வாருங்கள். பலதரப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அழைத்து வாருங்கள். அவர்களுக்காக இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது, கிடைக்கட்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறான். அதன்படியே சாலை ஓரங்களிலும் வீதி ஓரங்களிலும் மரத்தடிகளிலும் நிழல் குளங்களிலும் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை அழைத்து வந்து அவர் உணவு கொடுக்கிறார்கள். அனைவரும் விருந்தை பெறுகிறார்கள். அரசன் தயாரித்த விருந்தை அழைக்கப்பட்டவர்கள் சுவைக்க முடியாமல் போனதால் பாமர ஜனங்கள், ஏழை ஜனங்கள், அநாதை ஜனங்கள், அபலை மக்கள் உணவை அறிந்து மகிழ்கிறார்கள். அந்த சமயத்தில் அரசன் உள்ளே வருகிறான். ஒருவன் திருமண ஆடை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறான். திருமண ஆடை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறான். அது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல் தாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் தங்களை நினைத்துக் கொண்டு, தாம் வைத்ததுதான் சட்டம் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமலும் ஆண்டுடைய அதிகாரத்தை அங்கீகரிக்காமலும் வாழ்ந்ததை குறித்து காட்டுகிறது. திருமண உடை வீதி ஓரத்திலும் சாலை ஓரத்திலும் நிழல்குடை அடியிலும் குடி படுத்திருக்கிறவர்கள் எந்த திருமண உடை வைத்திருப்பார்கள் என்றால், அந்த காலத்தில் திருமணத்திற்கு வருகிறவர்கள் தக்க முறையிலே உடை உடுத்த வேண்டும் என்பதனால் அங்கேயே திருமண உடை வழங்கப்படும் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த சகோதரன் அந்த திருமண உடையை பெற்றுக்கொள்ளாமல் உள்ளே வந்துவிட்டதை அரசன் கண்டு, இவனை கட்டி வெளியிலே போடுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொல்லிவிடுகிறான். இதில் சொல்லும் போதுதான் விவிலிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி கடவுளுடைய கடவுள் இயேசு வழியாக பேசுவதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டின வாழ்க்கையை வாழாமல் வாழ்வதை கண்டுதான் ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொன்னார் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு விருந்து வைக்கிறார். தலைவாழை இலை போட்டு இலையில தண்ணி தெளிச்சு ஒரு பக்கம் ஊறுகாய், ஒரு பக்கம் உப்பு, இன்னொரு பக்கம் அவியல், இன்னொரு பக்கம் துவையல், இன்னொரு பக்கம் பொரியல் வச்சு இலையில சோத்த போட்டு அது குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சு நம்மளை உபசரிக்கிற அன்றாட ஒரு விருந்தாளிகளைப் போல, அம்மாவை போல, அப்பாவை போல, நம்முடைய மாமாக்களைப் போல, நம்முடைய அத்தைகளைப் போல ஆண்டவர் நமக்கு விருந்து வைக்கிறார். எப்படிப்பட்ட விருந்து வைக்கிறார்? நம்ம இலையில வந்து அரு அவியலும் பொரியலும் துவையலும் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற விருந்தில் அவரே பழி பீடமாக இருக்கிறார், அவரே பழி பொருளாக இருக்கிறார். நாம் என்ன கொடுப்போம்? அவியல் பொரியல் கொடுப்போம். அவர் தன்னையே தருகிறார். என் தசையை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பவன் என்றும் வாழ்வான், இறப்பினும் வாழ்வான் என்று சொல்கிறார். தன்னையே வாரி வழங்குகிற, தன்னையே தாரை வார்த்து தருகிற உன்னதமான ஒரு திருப்பலியை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அதுதான் திரு விருந்து, திரு திருப்பலி என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பழி, கல்வாரி பலியின் தொடர்ச்சி திருப்பலி, இயேசு வைக்கின்ற விருந்து, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வைக்கின்ற விருந்து, ஒவ்வொரு நாளும் வைக்கின்ற மனமார்ந்த விருந்து. சில சமயத்தில் மனதிற்கு சங்கடமாக இருக்கிறத சொல்வதற்கு மறைவுரையின் சமயத்திலே ஒரு சிலர் அப்படியே எழுந்து போவார்கள், எழுந்து போவார்கள். இறை வார்த்தையை விளக்கி கேட்காவிட்டால் எப்படி நமக்கு ஞானம் வரும்? எப்படி நமக்கு உரம் பிறக்கும்? எப்படி நமக்கு வல்லமை கிடைக்கும்? எப்படி வாழ்வதற்கான சக்தி பிறக்கும்? எல்லாம் தெரிந்தவர்களைப் போல, மேதாவிகளைப் போல பிரசங்க சமயத்தில் எழுந்து வெளியே போவது, ரோடு வரைக்கும் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வர்றது, ஒரு தம் அடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் மனதை புண்படுத்துகின்ற, மனதை ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துகின்ற மெத்தன போக்கு என்பது வேறு எதுவும் கிடையாது. அதே போலவே திருப்பலியின் துவக்கத்திலே 30 பேர், 35 பேர் இருப்பார்கள். அதுவே திருப்பலியுடைய திருவிருந்தின் போது 300 பேர் அமர்ந்திருப்பார்கள். பூசை ஆரம்பிக்கும் போது அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கோயில் ரொம்ப நிற்கும். நாம் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் என்று சொன்னால் கேவலம் ஒரு ஹீரோ நடித்த ஒரு நிழல் படத்தை பார்ப்பதற்கு போவதா என்றால் அரை மணி நேரத்திற்கு முன்பாக, 3/4 மணி நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு போய் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் மழையிலும் குடைபிடித்து கொண்டு நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு அலைந்து திரிந்து அடித்து முடித்து உள்ளே போய் உட்கார்ந்து எதையோ சாதித்ததை போல இருக்கிறோம். ஆனால் அதே திருப்பலிக்கு வரும்போது பாதி திருப்பலிக்கு, மீதி திருப்பலி அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் மெதுவாக போகலாம், இன்னும் கொஞ்சம் மெதுவாக போகலாம், பிரசங்கம் முடிஞ்சு போகலாம் என்று வாழ்கிறது நியாயமான ஒரு காரியமாக இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை போலத்தான். இன்றைக்கு பல சமயங்களிலே இளைஞர்களோடு பழகும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த இளைஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபாதர், ட்ரெடிஷ்னலாக ஜபிக்கிற இந்த திருப்பலியை இன்னும் கொஞ்சம் மாடர்னாக, நல்ல ஒரு இசையோட, இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமுள்ள பார்ட்டிசிபேட்டரி லெவலோட நடத்தினா நல்லா இருக்குமே ஃபாதர், நாங்களும் பங்கேற்பதற்கு வாய்ப்பாக இருக்குமே ஃபாதர் என்று அங்கலாய்க்கிறார்கள். ஆம், திருப்பலியை நாம் பெரியவர்களுக்கு நடத்தும் போது, குழந்தைகளுக்கான திருப்பலி, இளைஞர்களுக்கான திருப்பலி என்று சொல்லி விதவிதமாய் நாம் வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தை கட்டி எழுப்புகிறோம். அந்த ஆன்மீகத்தை நாம் உயிருள்ளதாய் மாற்றுகிறோம் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. திருப்பலியிலே சில சமயத்திலே திருப்பலியிலே இறுதி ஆசிரியருக்கு நாம் இருக்க மாட்டோம். நன்மை வாங்கியவுடன் ஏதோ ஃப்ளைட்டை பிடிக்க போறவர்களைப் போல பாதியிலே போய்விடுவோம். முழு திருப்பலியை காண வேண்டும் என்பது கடன் திருநாளுடைய திருச்சபை கட்டளையாக இருக்கிறது. முழு திருப்பலி என்றால் பிதாசுதன் போட்டு பிதாசுதன் வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்தது ஆசுவாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நாம் போக வேண்டும். ஒரு காலம் ஒருபோதும் நம்முடைய கடமையிலிருந்து தவறிவிடவே கூடாது. ஆண்டவர்கள் அதை விட மிக முக்கியமான ஒன்று, மனம் உவந்து உளமாற மனமாற நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் திருப்பலியையும் பீடத்தை மேம்படுத்தியதாக இருக்க வேண்டும். அங்கே உட்கார்ந்து கொண்டு செல்போன் நோண்டுவதை, ரீல்ஸ் பார்ப்பது, அல்லது வந்து வாட்ஸ்அப் பார்ப்பது, இதெல்லாம் கடவுளை ஏமாற்றுகின்ற செயலாக இருக்கும். ஆலயத்திற்கு வராமலே இருந்திருக்கலாம், எதற்காகவோ யாருக்காகவோ காலத்துக்குள்ளாய் வந்துவிட்டு இப்படி நம்முடைய கவனத்தை சிதறலை விட்டோம் என்று சொன்னால் எந்த விதத்திலும் நம்முடைய திருப்பலியோ ஆணவத்துறை விருந்திலோ முழுமையாக நம்மால் பங்கேற்க முடியாது. நம்மை பார்த்தான் சொல்லுவார், திருமண உடையின்றி ஏன் இங்கே வந்தாய், இவனை கட்டி புறம்பே இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொன்னாரே, அந்த நிலை நமக்கும் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்வோம். அன்புக்குரியர்களே, விருந்து திருப்பலி மட்டுமல்ல, மாறாக ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, கைவிடப்பட்டோருக்கு, அபலைகளுக்கு, விதவைகளுக்கு, நாடோடிகளாக இருப்பவருக்கு, புலம்பெயர்ந்தவர்களுக்கு என்று பலருக்கும் நாம் விருந்து கொடுக்கும்போது இறைவனுக்கே விருந்து கொடுக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்று பிரதர் ஒருவர் இருந்தார், பால்ராஜ் என்று சொல்லி, கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் அவர் இன்று குருவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவரை திருப்பள்ளியில் காணவில்லை. நான் கேட்டேன், ஏன் பால பூசை காணோம் அப்படின்னு சொன்னேன். ஃபாதர், நான் தான் ஃபார் இன்னைக்கு பூசதி செஞ்சேன், சைடில் உட்கார்ந்ததுனால உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஃபாதர், என்னை இந்த மாதிரி முன்னோர்தர் கேட்காதீங்க ஃபாதர், பூசை மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிடும் ஃபாதர் என்று சொன்னார். 22 வயதுள்ள ஒரு இளைஞன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். குருபட்டம் வாங்குவதற்கு முன்பாக குருமானவனாக படிக்கும் போது அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அசந்து போய்விட்டேன். திருப்பள்ளி மட்டும் இல்லை என்றால் நான் செத்தே போயிடுவேன் ஃபாதர், அதுதானே ஒரு குருவானுடைய உயிர் மூச்சு, அதுதானே ஒரு குருத்துவ வாழ்வின் ஆணிவேர், அதுதானே குருத்துவ வாழ்வின் அச்சாணி. ஆம், திருப்பள்ளி என்ற மகத்தான விருந்துக்கு தயாரிக்கிற நாம் ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், மறக்கப்பட்டோர், புலம்பெயர்ந்தோர், அவர்களுக்கும் நாம் விருந்து கொடுப்போம், அவர்களையும் விருந்தாளிகளாய் மாற்றுவோம், அவர்களும் வாழ்வில் அங்கங்களாக மாறட்டும். ஒவ்வொரு கொண்டாட்டத்தின் போதும், ஒவ்வொரு திருவிழாவின் போதும் அவர்களுக்கும் நம்மளான உணவு உதவியை செய்வோம். அதன் வழியாய் இந்த விருந்து கொண்டாட்டம் இறை விருந்து கொண்டாட்டமாய், ஒவ்வொரு விருந்தும் இறை விருந்து கொண்டாட்டமாய் இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிவாராக.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: அந்த நாட்டுக்காரன் ஒருவன் இந்த நாட்டு பக்கம் வந்தான். மொழி புரியாமல் ஏதோ தப்பு பண்ணிவிட்டான். அரசன் முன் நிறுத்தப்பட்டு விட்டான். கோபப்பட்ட அரசன் அவனை தூக்கிலே போட சொல்லிவிட்டான். ஆபத்தை புரிந்து கொண்ட அடுத்த நாட்டுக்காரன் அரசனை பார்த்து அவனது மொழியில் கையை ஆட்டி ஆட்டி எதையோ சொல்லி கத்த, புரியாத அரசரும் எதிர்த்து கத்தினார். அவன் என்ன சொல்லி கத்தி கொண்டிருக்கிறான்? முந்திக் கொண்டு சொன்னார் குடும்ப அமைச்சர், அரசே, அவன் பாசை எனக்கு தெரியும். பிறருக்கு மன்னிப்பு அளிப்பவர்தானே சொர்க்கம் போவார். மன்னிக்கலாமே என்று அவன் சொல்கிறான். அப்படியா சொல்லுகிறான்? மன அமைதியோடு அரசர் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தார். மன்னித்து விடுதலை அளித்தார். இதை பார்த்த சட்ட மந்திரிக்கு பொறுக்கவில்லை. உண்மையை சொல்லிவிட்டார். அரசே, எனக்கும் அவன் பாசை புரியும். உண்மையில் அவன் உங்களை தாறுமாறாக திட்டிக் கொண்டிருக்கிறான். குடும்ப அமைச்சர் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டார். கேட்டவுடன் அரசர் சூடாகி போனார். விடுதலையை மறுவாசிப்பு செய்ய போனார். ஆனால் சூடு தணிந்து யோசிக்கலானார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சாட ஆரம்பித்தார். பொய் பேசிய குடும்ப அமைச்சரை அல்ல, உண்மை பேசிய சட்ட அமைச்சரே, அவன் சொன்ன பொய் ஒருவனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. நீ சொல்லும் உண்மையோ ஒருவரின் உயிரை பறிக்க பார்க்கிறது. அதனால் நீ சொன்ன உண்மையை விட அவன் சொன்ன பொய்யே மேல். முடித்தார். எனது ஆட்சியில் அழிக்கும் உண்மையை விட ஆக்கும் பொய்யே உயர்வானது. என்றும் மாறாத உண்மை சூழலுக்கு ஏற்ப மாறுபடுமா என்ன? உண்மை வளமைக்கு தூரமானது, ஆனால் நிம்மதிக்கு நெருக்கமானது. அது சரி, வேலைக்கு ஆகாத உண்மை மாறி என்ன, நாரி என்ன?
1: வாரம் ஒரு நிகழ்வு.

0: சின்ன சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே தளிரே தளிரே.
1: உலக மாணவர்கள் தினம். உலக மாணவர்கள் தினம் என்பது உலகெங்கிலும் உள்ள மாணவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள் மற்றும் சமூக பங்களிப்பின் மகத்துவத்தை நினைவுகூரும் ஒரு உன்னதமான நாளாகும். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 15 தேதியை முன்னிட்டு இந்நாள் பக்தி பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. மாணவர்களே நாட்டின் எதிர்கால தூண்கள் என்றும், அவர்களின் தூய்மையான அறிவும் நற்பண்புகளுமே ஒரு வளமான தேசத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை என்பதையும் உலகிற்கு உணர்த்துவதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் அமைகிறது. கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காயாகவே அல்லது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான குறுகிய கருவியாகவோ சுருங்கிவிடக்கூடாது. அது ஒரு மனிதனின் சிந்தனையை ஆழமாக விரிவுபடுத்தி வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கவும், நெறிமுறையான மனிதராக வாழவும் நல்வழி காட்டுகிறது. கல்வியின் மூலமாகவே மாணவர்கள் இந்த உலகத்தின் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளும் பேராற்றலை பெறுகின்றனர். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்துவமான ஆற்றலும் திறமைகளும் இயல்பாகவே புதைந்து கிடக்கின்றன. அத்தகைய அரிய திறமைகளை சரியாக கண்டறிந்து அவற்றை செதுக்கி வளர்ப்பதே உண்மையான கல்வியின் தலையாய நோக்கமாகும். மாணவர் பருவம் என்பது வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களையும் உன்னதமான கனவுகளையும் விதைக்கும் மிக முக்கியமான பொற்காலமாகும். டாக்டர் கலாம் அவர்கள் கூறியது போல, தூக்கத்தில் காண்பது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்ற உன்னத தத்துவத்தை மாணவர்கள் தங்களின் நெஞ்சில் ஆழமாக பதிக்க வேண்டும். இளமை பருவத்தில் உருவாகும் நற்பழக்கங்களும் நேர்மையான எண்ணங்களும் அவர்களின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகின்றன. எனவே மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான நற்செயல்களில் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்வில் ஒளிரும் கலங்கரை விளக்காகவும் அவர்களை செதுக்கும் சிற்பிகளாகவும் திகழ்கின்றனர். அவர்கள் வெறும் பாட புத்தகங்களை தாண்டி வாழ்க்கையின் சவால்களை அச்சமின்றி எதிர்கொள்ள தேவையான தன்னம்பிக்கையையும் சுய ஒழுக்கத்தையும் இளைய தலைமுறையினருக்கு புகட்டுகின்றனர். ஒரு சிறந்த ஆசிரியரின் அன்பான வழிகாட்டுதலும் ஊக்கமும் ஒரு மாணவரின் ஒட்டுமொத்த வாழ்வையே மாற்றியமைக்கும் மகத்தான வல்லமை கொண்டவை. ஆசிரியர்களை மதித்து போற்றுவது மாணவர்களின் உயர்வுக்கு எப்போதும் அடிப்படையாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியோடு சேர்ந்து நல்லொழுக்க பண்புகளையும் தங்களின் வாழ்வியல் ஒருங்கிணைத்து வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மை, மனிதநேயம், சகிப்புத்தன்மை, பணிவு மற்றும் சக மனிதர்களுக்கு உதவும் நல் மனப்பான்மை ஆகியவையே ஒரு மாணவனை சிறந்த ஆளுமையாக மாற்றுகின்றன. வெறும் அறிவோடு நின்றுவிடாமல் நற்பண்புகளும் இணையும் போதே ஒரு முழுமையான சமூக வளர்ச்சி சாத்தியமாகிறது. இத்தகைய பண்புகள் மாணவர்களை எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த பொறுப்புள்ள தலைவர்களாக உருவாக்குகின்றன. இன்றைய நவீன டிஜிட்டல் யுகத்தில் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வியில் முன்னே போதும் இல்லாத பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இணையம், மின்னூல்கள் மற்றும் பல்வேறு நவீன கற்றல் தளங்கள் மூலமாக மாணவர்கள் உலகளாவிய அறிவை மிக எளிதாக பெற முடிகிறது. இருப்பினும் இந்த தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான அறிவு வளர்ச்சிக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் மட்டுமே பயன்படுத்த பொறுப்புணர்வை மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும். வகுப்பறையிலும் வாழ்க்கையிலும் எதையும் தயங்காமல் கேள்வி கேட்டு ஆராயும் பழக்கமே உண்மையான அறிவை வளர்க்கும். தோல்விகள் என்பவை மாணவர் வாழ்க்கையின் முடிவல்ல, மாறாக அவை எதிர்கால வெற்றிக்கான மிக சிறந்த அனுபவ பாடங்களாகும். வாழ்வில் ஏற்படும் பின்னடைவுகள் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு மீண்டும் புதிய உத்வேகத்துடன் வீறுநடை போடுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன. ஒரு முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டாலும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் எத்தகைய கடினமான இலக்குகளையும் எளிதில் வென்றெடுக்க முடியும் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். படிப்புடன் சேர்த்து மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். போதுமான தூக்கம், சத்தான சரிவிகித உணவு, தொடர்ச்சியான உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகியவை மாணவர்களின் நினைவாற்றலையும் கற்கும் திறனையும் பன்மடங்கு அதிகரிக்கின்றன. நல்ல நண்பர்களின் கூட்டு ஊக்கமும் ஆரோக்கியமான நட்பு வட்டமும் ஒரு மாணவனை சரியான பாதையில் வழிநடத்தும் மாபெரும் பாலமாக அமைகின்றன. எனவே படிப்புக்கும் விளையாட்டுக்கும் சமமான நேரத்தை ஒதுக்கி வாழ்வை சீராக்க அமைத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கல்வி கற்கும் காலத்திலேயே சமூக பொறுப்புணர்வையும் தங்களின் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மரம் நடுதல், பொது இடங்களை தூய்மையாக பராமரித்தல் மற்றும் எளிய மக்களுக்கு உதவுதல் போன்ற நற்செயல்களில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். அதே சமயம் கல்வி என்பது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். பொருளாதார வறுமையோ அல்லது சமூக பின்னணியோ எந்த ஒரு குழந்தையின் கல்விக்கும் தடையாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கும் துணை நிற்கும் மாபெரும் அடித்தளமாக விளங்குகின்றன. மதிப்பெண்களை மட்டுமே கொண்டு பிள்ளைகளை மதிப்பிடாமல் அவர்களின் தனித்துவமான ஆர்வத்தையும் திறமையையும் கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பெற்றோரின் அன்பான அரவணைப்பும் ஆதரவும் மாணவர்களுக்கு பெரும் தன்னம்பிக்கையை வழங்கும். கல்வியை வெறும் வேலை வாய்ப்புக்கான பாதையாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு தொடர் பயணமாக கருதி பயில வேண்டும். ஒரு மாணவனின் உண்மையான வெற்றி என்பது தனிப்பட்ட பொருளாதார உயர்வோடு முடிந்து விடுவதில்லை. தான் கற்ற அறிவை கொண்டு சமுதாயத்திற்கு நன்மைகளை செய்வதும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அந்த வெற்றியின் பிரிக்க முடியாத அங்கமாகும். இன்றைய மாணவர்களே நாளைய மருத்துவர்களாக, விஞ்ஞானிகளாக, பொறியாளர்களாக, கலைஞர்களாக மற்றும் தேசத்தை காக்கும் உன்னத தலைவர்களாக உருவெடுக்கப் போகிறார்கள் என்பதால் மாணவர் சமுதாயத்தின் மேம்பாட்டில் முதலீடு செய்வது ஒட்டுமொத்த நாட்டின் எதிர்காலத்திலும் முதலீடு செய்வதற்கு சமமாகும். முடிவாக, உலக மாணவர்கள் தினம் என்பது மாணவர்கள் வெறும் நாளைய எதிர்காலம் மட்டுமல்ல, அவர்கள் இன்றைய சமுதாயத்தின் மிக முக்கியமான உயிரோட்டமான சக்தி என்ற பேருண்மையை உலகிற்கு நினைவூட்டுகிறது. மாணவர்களின் குரலுக்கு மதிப்பளித்து அவர்களின் லட்சிய கனவுகளுக்கு தேவையான சிறகுகளை வழங்கி அவர்களை தட்டி கொடுத்து வளர்ப்பது நாம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். கல்வி, நற்பண்பு, அயராத உழைப்பு மற்றும் மனிதநேயத்தை மூலதனமாக கொண்டு புதிய சாதனைகளை படைத்து உலகை ஒளிரச் செய்ய நாம் அனைவரும் இந்த உலக மாணவர் தினத்தில் மனதார உறுதியேற்போம்.

0: சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே.
1: செய்திகள்.
2: கிறிஸ்தவ மகிழ்ச்சி உலகின் மீட்புக்காக இறைவன் அளிக்கும் கொடை என்றும், தவறான புரிதல்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், நன்மை என்பது இயல்பாகவே தன்னை பிறருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்ற புனித தோமா அக்வினாஸ் அவர்களின் கூற்றை எடுத்துக் காட்டினார். அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தி பகுதியான திருமண விருந்து பற்றிய இயேசுவின் உவமையை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், அந்த உவமையில் இடம்பெறும் அரசரைப் போலவே கிறிஸ்தவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். ஆனால் நாம் பிறருக்கு செய்யும் நன்மைகள் எப்போதும் புரிந்து கொள்ளப்படுவதோ, அங்கீகரிக்கப்படுவதோ, பாராட்டப்படுவதோ இல்லை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், இத்தகைய நிராகரிப்புகளால் மனம் தளராமல் தொடர்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்கள் இறைவனோடு தங்கள் வாழ்வை பகிர்ந்து கொள்வதற்கும் அவரது அன்பை மற்றவர்களிடம் கொண்டு செல்வதற்கும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அண்மையில் மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனைகளின் போது தனது நுரையீரலில் கண்டறியப்பட்ட சிறிய கட்டியை அகற்றுவதற்காக வரும் நாட்களில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுடன் வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நுரையீரலில் காணப்பட்ட கட்டி ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டதாகவும், அது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டுமே அமைந்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவர்களின் ஆலோசனை ஏற்று ரோம் நகரில் உள்ள அகோஸ்டினோ ஜெம்மெல்லி பல்கலைக்கழக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக கூறிய திருத்தந்தை, மருத்துவர்கள் அந்த கட்டியை அகற்றுவது சிறந்தது என பரிந்துரைத்ததாகவும், அதன்படி வரும் நாட்களில் அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சூழலில் தமக்கு தங்களது ஆன்மீக ஆதரவையும் இறை வேண்டல்களையும் வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை, தங்களது ஜபங்களில் தம்மை நினைவு கூறுமாறும் கேட்டுக் கொண்டார். திருப்பிட செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தேயு புரூனி, அறுவை சிகிச்சை அந்த வாரத்தின் தொடக்கத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவதற்கு ஏறத்தாழ ஒரு வாரம் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார்.
2: உக்ரைனில் தொடர்ந்து நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும், கருங்கடல் வழியாக தானியங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைன் போர் அதன் எல்லைகளை கடந்து உலகெங்கிலும் துன்பங்களை ஏற்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக தானிய இறக்குமதியை சார்ந்திருக்கும் ஏழை நாடுகளின் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மில்லிய கணக்கான மக்களின் அன்றாட உணவான ரொட்டியை போரின் பணைய பொருளாக மாற்றிவிட முடியாது என்று கூறிய திருத்தந்தை, உலகின் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் பார்லி உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ள உக்ரைனின் தானிய ஏற்றுமதியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார்.
1: மரண தண்டனை என்பது ஒவ்வொரு மனிதரின் வாழ்வின் மீறப்பட முடியாத தன்மைக்கும் மனித மாண்புக்கும் எதிரான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள், மரண தண்டனையை திரு அவை நிகாரிப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மரண தண்டனைக்கு எதிரான உலக நாளான அக்டோபர் 10 சனிக்கிழமை அன்று தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட செய்தியில், மரண தண்டனையை செயல்படுத்தாமல் நீதியையும் பொது நலனையும் பாதுகாக்க முடியும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மனிதரின் மீறப்பட முடியாத தன்மைக்கும் மாண்புக்கும் எதிரான தாக்குதல்களாக இருப்பதால் மரண தண்டனை ஏற்கொள்ள முடியாததாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை திறம்பட காவலில் வைத்திருக்கும் அமைப்புகள் அவர்கள் மனமாற்றம் பெற்று மீண்டும் நல்வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பை பாதுகாத்தபடியே குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். 2009 அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள போர்ட் ஹியூட் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டதற்கும், 32

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: அந்த நாட்டுக்காரன் ஒருவன் இந்த நாட்டு பக்கம் வந்தான். மொழி புரியாமல் ஏதோ தப்பு பண்ணிவிட்டான். அரசன் முன் நிறுத்தப்பட்டு விட்டான். கோபப்பட்ட அரசன் அவனை தூக்கிலே போட சொல்லிவிட்டான். ஆபத்தை புரிந்து கொண்ட அடுத்த நாட்டுக்காரன் அரசனை பார்த்து அவனது மொழியில் கையை ஆட்டி ஆட்டி எதையோ சொல்லி கத்த, புரியாத அரசரும் எதிர்த்து கத்தினார். அவன் என்ன சொல்லி கத்திக் கொண்டிருக்கிறான்? முந்திக் கொண்டு சொன்னார் குடும்ப அமைச்சர், அரசே, அவன் பாசை எனக்கு தெரியும். பிறருக்கு மன்னிப்பு அளிப்பவர்தானே சொர்க்கம் போவார். மன்னிக்கலாமே என்று அவன் சொல்கிறான். அப்படியா சொல்லுகிறான்? மன அமைதியோடு அரசர் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தார். மன்னித்து விடுதலை அளித்தார். இதை பார்த்த சட்ட மந்திரிக்கு பொறுக்கவில்லை. உண்மையை சொல்லிவிட்டார். அரசே, எனக்கும் அவன் பாசை புரியும். உண்மையில் அவன் உங்களை தாறுமாறாக திட்டிக் கொண்டிருக்கிறான். குடும்ப அமைச்சர் உங்களிடம் பொய் சொல்லிவிட்டார். கேட்டவுடன் அரசர் சூடாகி போனார். விடுதலையை மறுவாசிப்பு செய்ய போனார். ஆனால் சூடு தணிந்து யோசிக்கலானார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சாட ஆரம்பித்தார். பொய் பேசிய குடும்ப அமைச்சரை அல்ல, உண்மை பேசிய சட்ட அமைச்சரை. சட்ட அமைச்சரே, அவன் சொன்ன பொய் ஒருவனின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. நீ சொல்லும் உண்மையோ ஒருவரின் உயிரை பறிக்க பார்க்கிறது. அதனால் நீ சொன்ன உண்மையை விட அவன் சொன்ன பொய்யே மேல். முடித்தார். எனது ஆட்சியில் அழிக்கும் உண்மையை விட ஆக்கும் பொய்யே உயர்வானது. என்றும் மாறாத உண்மை சூழலுக்கு ஏற்ப மாறுபடுமா என்ன? உண்மை வளமைக்கு தூரமானது, ஆனால் நிம்மதிக்கு நெருக்கமானது. அது சரி, வேலைக்கு ஆகாத உண்மை மாறி என்ன, நாரி என்ன?
1: வாரம் ஒரு நிகழ்வு.

0: காலமாவோ. சின்ன சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே தளிரே தளிரே.
1: உலக மாணவர்கள் தினம். உலக மாணவர்கள் தினம் என்பது உலகெங்கிலும் உள்ள மாணவர்களின் கல்வி, எதிர்கால கனவுகள் மற்றும் சமூக பங்களிப்பின் மகத்துவத்தை நினைவுகூரும் ஒரு உன்னதமான நாளாகும். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 15 தேதியை முன்னிட்டு இந்நாள் பக்தி பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. மாணவர்களே நாட்டின் எதிர்கால தூண்கள் என்றும், அவர்களின் தூய்மையான அறிவும் நற்பண்புகளுமே ஒரு வளமான தேசத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை என்பதையும் உலகிற்கு உணர்த்துவதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் அமைகிறது. கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காயாகவே அல்லது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கான குறுகிய கருவியாகவோ சுருங்கிவிடக்கூடாது. அது ஒரு மனிதனின் சிந்தனையை ஆழமாக விரிவுபடுத்தி வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கவும், நெறிமுறையான மனிதராக வாழவும் நல்வழி காட்டுகிறது. கல்வியின் மூலமாகவே மாணவர்கள் இந்த உலகத்தின் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளும் பேராற்றலை பெறுகின்றனர். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்துவமான ஆற்றலும் திறமைகளும் இயல்பாகவே புதைந்து கிடக்கின்றன. அத்தகைய அரிய திறமைகளை சரியாக கண்டறிந்து அவற்றை செதுக்கி வளர்ப்பதே உண்மையான கல்வியின் தலையாய நோக்கமாகும். மாணவர் பருவம் என்பது வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியங்களையும் உன்னதமான கனவுகளையும் விதைக்கும் மிக முக்கியமான பொற்காலமாகும். டாக்டர் கலாம் அவர்கள் கூறியது போல, தூக்கத்தில் காண்பது கனவல்ல, நம்மை தூங்கவிடாமல் செய்வதே உண்மையான கனவு என்ற உன்னத தத்துவத்தை மாணவர்கள் தங்களின் நெஞ்சில் ஆழமாக பதிக்க வேண்டும். இளமை பருவத்தில் உருவாகும் நற்பழக்கங்களும் நேர்மையான எண்ணங்களும் அவர்களின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகின்றன. எனவே மாணவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் பொன்னான நேரத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான நற்செயல்களில் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்வில் ஒளிரும் கலங்கரை விளக்காகவும் அவர்களை செதுக்கும் சிற்பிகளாகவும் திகழ்கின்றனர். அவர்கள் வெறும் பாட புத்தகங்களை தாண்டி வாழ்க்கையின் சவால்களை அச்சமின்றி எதிர்கொள்ள தேவையான தன்னம்பிக்கையையும் சுய ஒழுக்கத்தையும் இளைய தலைமுறையினருக்கு புகட்டுகின்றனர். ஒரு சிறந்த ஆசிரியரின் அன்பான வழிகாட்டுதலும் ஊக்கமும் ஒரு மாணவரின் ஒட்டுமொத்த வாழ்வையே மாற்றியமைக்கும் மகத்தான வல்லமை கொண்டவை. ஆசிரியர்களை மதித்து போற்றுவது மாணவர்களின் உயர்வுக்கு எப்போதும் அடிப்படையாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியோடு சேர்ந்து நல்லொழுக்க பண்புகளையும் தங்களின் வாழ்வியல் ஒருங்கிணைத்து வளர்த்து கொள்ள வேண்டும். நேர்மை, மனிதநேயம், சகிப்புத்தன்மை, பணிவு மற்றும் சக மனிதர்களுக்கு உதவும் நல் மனப்பான்மை ஆகியவையே ஒரு மாணவனை சிறந்த ஆளுமையாக மாற்றுகின்றன. வெறும் அறிவோடு நின்றுவிடாமல் நற்பண்புகளும் இணையும் போதே ஒரு முழுமையான சமூக வளர்ச்சி சாத்தியமாகிறது. இத்தகைய பண்புகள் மாணவர்களை எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தும் சக்தி வாய்ந்த பொறுப்புள்ள தலைவர்களாக உருவாக்குகின்றன. இன்றைய நவீன டிஜிட்டல் யுகத்தில் அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கல்வியில் முன்னே போதும் இல்லாத பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இணையம், மின்னூல்கள் மற்றும் பல்வேறு நவீன கற்றல் தளங்கள் மூலமாக மாணவர்கள் உலகளாவிய அறிவை மிக எளிதாக பெற முடிகிறது. இருப்பினும் இந்த தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான அறிவு வளர்ச்சிக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் மட்டுமே பயன்படுத்த பொறுப்புணர்வை மாணவர்கள் கொண்டிருக்க வேண்டும். வகுப்பறையிலும் வாழ்க்கையிலும் எதையும் தயங்காமல் கேள்வி கேட்டு ஆராயும் பழக்கமே உண்மையான அறிவை வளர்க்கும். தோல்விகள் என்பவை மாணவர் வாழ்க்கையின் முடிவல்ல, மாறாக அவை எதிர்கால வெற்றிக்கான மிக சிறந்த அனுபவ பாடங்களாகும். வாழ்வில் ஏற்படும் பின்னடைவுகள் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு மீண்டும் புதிய உத்வேகத்துடன் வீறுநடை போடுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றன. ஒரு முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டாலும் மனம் தளராமல் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் எத்தகைய கடினமான இலக்குகளையும் எளிதில் வென்றெடுக்க முடியும் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். படிப்புடன் சேர்த்து மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனிலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட வேண்டும். போதுமான தூக்கம், சத்தான சரிவிகித உணவு, தொடர்ச்சியான உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு ஆகியவை மாணவர்களின் நினைவாற்றலையும் கற்கும் திறனையும் பன்மடங்கு அதிகரிக்கின்றன. நல்ல நண்பர்களின் கூட்டு ஊக்கமும் ஆரோக்கியமான நட்பு வட்டமும் ஒரு மாணவனை சரியான பாதையில் வழிநடத்தும் மாபெரும் பாலமாக அமைகின்றன. எனவே படிப்புக்கும் விளையாட்டுக்கும் சமமான நேரத்தை ஒதுக்கி வாழ்வை சீராக்க அமைத்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கல்வி கற்கும் காலத்திலேயே சமூக பொறுப்புணர்வையும் தங்களின் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மரம் நடுதல், பொது இடங்களை தூய்மையாக பராமரித்தல் மற்றும் எளிய மக்களுக்கு உதவுதல் போன்ற நற்செயல்களில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். அதே சமயம் கல்வி என்பது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். பொருளாதார வறுமையோ அல்லது சமூக பின்னணியோ எந்த ஒரு குழந்தையின் கல்விக்கும் தடையாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கும் துணை நிற்கும் மாபெரும் அடித்தளமாக விளங்குகின்றன. மதிப்பெண்களை மட்டுமே கொண்டு பிள்ளைகளை மதிப்பிடாமல் அவர்களின் தனித்துவமான ஆர்வத்தையும் திறமையையும் கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பெற்றோரின் அன்பான அரவணைப்பும் ஆதரவும் மாணவர்களுக்கு பெரும் தன்னம்பிக்கையை வழங்கும். கல்வியை வெறும் வேலை வாய்ப்புக்கான பாதையாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு தொடர் பயணமாக கருதி பயில வேண்டும்.

சமமாகும். முடிவாக, உலக மாணவர்கள் தினம் என்பது மாணவர்கள் வெறும் நாளைய எதிர்காலம் மட்டுமல்ல, அவர்கள் இன்றைய சமுதாயத்தின் மிக முக்கியமான உயிரோட்டமான சக்தி என்ற பேருண்மையை உலகிற்கு நினைவூட்டுகிறது. மாணவர்களின் குரலுக்கு மதிப்பளித்து அவர்களின் லட்சிய கனவுகளுக்கு தேவையான சிறகுகளை வழங்கி அவர்களை தட்டி கொடுத்து வளர்ப்பது நாம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். கல்வி, நற்பண்பு, அயராத உழைப்பு மற்றும் மனிதநேயத்தை மூலதனமாக கொண்டு புதிய சாதனைகளை படைத்து உலகை ஒளிரச் செய்ய நாம் அனைவரும் இந்த உலக மாணவர் தினத்தில் மனதார உறுதியேற்போம்.

0: சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே.
1: செய்திகள்.
2: கிறிஸ்தவ மகிழ்ச்சி உலகின் மீட்புக்காக இறைவன் அளிக்கும் கொடை என்றும், தவறான புரிதல்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், நன்மை என்பது இயல்பாகவே தன்னை பிறருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது என்ற புனித தோமா அக்வினாஸ் அவர்களின் கூற்றை எடுத்து காட்டினார். அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தி பகுதியான திருமண விருந்து பற்றிய இயேசுவின் உவமையை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை அவர்கள், அந்த உவமையில் இடம்பெறும் அரசரைப் போலவே கிறிஸ்தவர்களும் தங்கள் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். ஆனால் நாம் பிறருக்கு செய்யும் நன்மைகள் எப்போதும் புரிந்து கொள்ளப்படுவதோ, அங்கீகரிக்கப்படுவதோ, பாராட்டப்படுவதோ இல்லை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், இத்தகைய நிராகரிப்புகளால் மனம் தளராமல் தொடர்ந்து மற்றவர்களை மகிழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிறிஸ்தவர்கள் இறைவனோடு தங்கள் வாழ்வை பகிர்ந்து கொள்வதற்கும் அவரது அன்பை மற்றவர்களிடம் கொண்டு செல்வதற்கும் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அண்மையில் மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனைகளின் போது தனது நுரையீரலில் கண்டறியப்பட்ட சிறிய கட்டியை அகற்றுவதற்காக வரும் நாட்களில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுடன் வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, நுரையீரலில் காணப்பட்ட கட்டி ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டதாகவும், அது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டுமே அமைந்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவர்களின் ஆலோசனை ஏற்று ரோம் நகரில் உள்ள அகோஸ்டினோ ஜெம்மெல்லி பல்கலைக்கழக மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக கூறிய திருத்தந்தை, மருத்துவர்கள் அந்த கட்டியை அகற்றுவது சிறந்தது என பரிந்துரைத்ததாகவும், அதன்படி வரும் நாட்களில் அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த சூழலில் தமக்கு தங்களது ஆன்மீக ஆதரவையும் இறை வேண்டல்களையும் வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை, தங்களது ஜபங்களில் தம்மை நினைவு கூறுமாறும் கேட்டுக் கொண்டார். திருப்பிட செய்தி தொடர்பகத்தின் இயக்குனர் மத்தேயு புரூனி, அறுவை சிகிச்சை அந்த வாரத்தின் தொடக்கத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவதற்கு ஏறத்தாழ ஒரு வாரம் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார்.
2: உக்ரைனில் தொடர்ந்து நடைபெறும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும், கருங்கடல் வழியாக

0: தானியங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அக்டோபர் 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைன் போர் அதன் எல்லைகளை கடந்து உலகெங்கிலும் துன்பங்களை ஏற்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக தானிய இறக்குமதியை சார்ந்திருக்கும் ஏழை நாடுகளின் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மில்லிய கணக்கான மக்களின் அன்றாட உணவான ரொட்டியை போரின் பணைய பொருளாக மாற்றிவிட முடியாது என்று கூறிய திருத்தந்தை, உலகின் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் பார்லி உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ள உக்ரைனின் தானிய ஏற்றுமதியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார்.
1: மரண தண்டனை என்பது ஒவ்வொரு மனிதரின் வாழ்வின் மீறப்பட முடியாத தன்மைக்கும் மனித மாண்புக்கும் எதிரான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மரண தண்டனையை திரு அவை நிகாரிப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மரண தண்டனைக்கு எதிரான உலக நாளான அக்டோபர் 10 சனிக்கிழமையன்று தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்ட செய்தியில், மரண தண்டனையை செயல்படுத்தாமல் நீதியையும் பொது நலனையும் பாதுகாக்க முடியும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மனிதரின் மீறப்பட முடியாத தன்மைக்கும் மாண்புக்கும் எதிரான தாக்குதல்களாக இருப்பதால் மரண தண்டனை ஏற்கொள்ள முடியாததாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை திறம்பட காவலில் வைத்திருக்கும் அமைப்புகள் அவர்கள் மனமாற்றம் பெற்று மீண்டும் நல்வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பை பாதுகாத்தபடியே குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். 2009 அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள போர்ட் ஹியூட் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டதற்கும் 32 பேர் காயமடைந்ததற்கும் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிடால் ஹாசனை தூக்கிலிட திட்டமிடப்பட்டுள்ளமை குறித்த கவலைகளை திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களும் அமெரிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் பேராயர் பால் கோக்லி அவர்களும் வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து திருத்தந்தையின் அறிக்கை வெளியாகியுள்ளது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.